நிருப்ப நிறுவர் அகாலமூர்த் அஜுனி சங்குரு பிரசாத் சக்கர ஜெகன் அர பர்ண ஜாத் அர பாத் நகன் ஜெக ரூப ரங்க ஆர ரேக பேக கோ சகத கே அச்சல மூர்த்த அனுபவ பிரகாசம் தோஜ கி கோட் இந்திர இந்திரான் சாஹே சாண கணிஜ திருப்பாவன் மிஹீப சொர நர அசுர நேத் நேத் பன திருண் கஹத த்வ சர்வ நாம கத கவன கர்ம நாம வர்ணத் சுமத ஜப லோ நஹி பாக லிலார் உதய தப லோ பிரம்தே ஃபிர்தே பஹுதாயோ கல கோர சமுத்திர மே பூடத் தே கப ஹூ மிட்ஹ நஹி ரே பஷதாயோ தாதி விசார ஜஹ மத்ரா ஜக தாரண கோ அவதார பனாயோ ஜபியோ ஜன அர்ஜுன் தேவ குரு ஃபிர் சங்கட ஜோன் கர்ப நா ஆயோ குருசிக் பலகே உட கர் அமிர்த வேளே சரணா பந்தா குரு கே வச்சன உச்சார கே தர்மசாலா தி சுரத் கரந்தா ਸਾਧ ਸੰਗਤ ਵਿੱਚ ਜਾਏ ਕੈ ਗੁਰਬਾਣੀ ਦੇ ਪ੍ਰੀਤ ਸੁਣੰਦਾ ਸੰਕਾ ਮਨੋਂ ਮਿਟਾਏ ਕੈ ਗੁਰਸਿੱਖਾਂ ਦੀ ਸੇਵ ਕਰਨ ਦਾ ਕਿਰਤ ਵਿਰਤ ਕਰ ਧਰਮ ਦੀ ਲੈ ਪ੍ਰਸਾਦ ਆਣ ਵਰਤਨ ਦਾ ਗੁਰਸਿੱਖਾਂ ਨੂੰ ਦੇ ਕਰ ਪਿੱਛੋਂ ਬਚਿਆ ਆਪ ਖਵੰਦਾ ਕਲੀ ਕਾਲ ਪ੍ਰਗਾਸ ਕਰ ਗੁਰ ਚੇਲਾ ਚੇਲਾ ਗੁਰਸੰਦਾ ਗੁਰਮੁਖ ਗਾਡੀ ਰਾਹ ਚਲੰਦਾ ਰਾਮਦਾਸ ਸਰੋਵਰ ਨਾਤੇ ਸਭ ਉਤਰੇ ਪਾਪ ਕਮਾਤੇ ਸੋਏ ਸਨੰਦੜੀ ਮੇਰਾ ਤਨ ਮਨ ਮੌਲਾ ਨਾਮ ਜਪੰਦੜੀ ਲਾਲੀ ਪੰਦ ਜਲੰਦੜੀ ਮੇਰਾ ਅੰਦਰ ਠੰਡਾ ਗੁਰਦਰਸ਼ਨ ਦੇਖ ਨਿਹਾਲੀ ਸੋ ਕਹ ਟਲ ਗੁਰ ਸੇਵੀਐ ਐਨਸ ਸਹਿਜ ਦਰਸ਼ਨ ਪਰਸਿਐ ਗੁਰੂ ਕੈ ਜਨਮ ਮਰਨ ਦੁਖ ਸਿਫਤ ਖਸਾਮੀ ਨੂਰ ਅਰਸੋਂ ਕੁਰਸੋਂ ਝੱਟੀ ਤੁਧ ਡਿਠੇ ਸੱਚੇ ਪਾਤ ਸਾਹ ਮਲ ਜਨਮ ਜਨਮ ਦੀ ਸੱਜਣ ਸੱਚਾ ਪਾਤ ਸਾਹ ਸਿਰ ਸਾਹਾਂਦ ਜਿਸ ਪਾਸ ਬੈਠਿਆ ਸੋਹੀ ਸਭਨਾਂ ਦਾ ਵੇ ਸੱਜਣ ਸੱਚਾ ਪਾਤ ਸਾਹ ਸਿਰ ਸਾਹਾਂਦ
ਜਿਸ ਪਾਸ ਬੈਠਿਆ ਸੋਹੀਐ ਸਭਨਾ ਦਾ ਵੇਸਾਹੋ। ਸਤਨਾਮ ਸ੍ਰੀ ਵਾਹਿ